செளிமனு பரிமளம் மனசுக்கு தொழில் வரும் பதக்குன அதிசயம் வாழப்பானு சேனுக்குள்ள.